ஆடுத குதுக்க பஞ்சில மேரு காக்குல போண்டதா எந்து போண்டதா எந்து பண்பிகர் ஓகுயானு போடைய நின்ன கூட்டகு ஏறு யஜமானி லெப்புலாயனு எதுரு உந்தடு நின்ன கூட்டகு ஏறு யஜமானி லெப்புலாயனு

0: தயாவோ சபரா தயக்கு தம சமல் போய் என்ன பக்திதா நிலே பீலே இச்சின பண்ணுது நிக்குதால குத்திஜி யான் சுகிப்புன பரமேஸ்வர தேவரின் ஆறு மெய்யிடி பஸ்மதாரமல் தொன்னாரு பிலித்த சர்மனு பொத்தியொன்னாரு ஸ்மசானோடு ஆறு உப்புனாரு ஆர்ன பக்தரு எங்குள்ள அஞ்சனே எங்களுக்கு இஞ்சித்தனவே ஏச போட்டுருந்தால இஜி அஞ்சாது தமாசு மலது நாலி சமர்ப்பணம் படிச்சு போலமல் பாடுது பண்ணுது தட்டி இது பண்ண பேகே அப்பகா
1: லோகதட்டிகளாது பெண் புனையீரே தபசுத சுத்தியே.

துண்டு நட்டு நக நீத்து பிர்சனே ஏறு பண்புன நீத்து பிர்சனே ஏறு பண்புன கிரேக்தே பார்த்தகு ஆயிலாயினே வீர சத்திரிலே ஜாதி சுபவடு புதறு படையினை.

0: கடலிடு மோகி திஞ்சி நின்னுடரு துயி கடலிடு தேச காப்புகாது ஜீவ கொர்ணவோ வீரக்கேனு
1: ನೀವು ಕೇಳ್ತಾ ಇರೋದು ಉಜಿರೆ ಎಸ್ಟಿಎಂ ಕಾಲೇಜಿನ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ ರೇಡಿಯೋ ನಿನಾದ 90.4 ಎಫ್ಎಂ. ಇದು ಜನಮನದ ನಾದ ತರಂಗ.